0: பேருக்கு நேரத்தில் எடுத்ததான எடுத்ததான அவன் குறைச்சல் தான்.
1: Right, 5-6-6-6-6.